காசி வல்லட்டு கண்ணன்பே, காசி வல்லட்டு தின்னன்பே, மனுஷு கம நினி சுனி, காசி வாசி அத்தி அயலங்கு பூமஹிங்காய் கண்ணட்டனே, மனுஷு கம நினி சுனி, காசி வல்லட்டு கண்ணன்பே, காசி வல்லட்டு தின்னன்பே, மனுஷு கம நீ சுனி, காசி வாசி அத்தியாயங்கு.